மெல்பர்னி விசன ஸ்ரீலாங்கிய பிரஜாவுதிசா ரசபர சார சங்கிரஹய சமக முசுவன குவான் விதுலி பிரவேசிய ஃப்ரீ ட்ரிபிள் இசட் ஒபவ மெசே ஆமந்த்ரணே கராய் சகலவித கலா நிமேவும் சஹ ரட்டவட்ட பசுகொட்ட லோவட்ட ததுவித்தித சமகின் சேம இருதாவகம உதேசன அட்டே கணிசமட்ட இரிதா சங்கிரஹயன் ஒபவ முனகசென்னட்ட அப்பட்ட அவசரம்.